இருபதுவ தேதி காலரு பின்னொகட்டி ஜாரி கனவடலேது. காலரு பின்னொகட்டி ஜாரி கனபடலேது. பிராபஞ்ச சம்பந்தமு பின்னை தொலகின் க்ஷேத்ர தரிசனம் கூட செல்லனு ஹம்பின். க்ஷேத்ர தரிசனம் கூட